0: வந்தந்து நிம்புதா என்ன பொப்பனோ இருந்துட்டு இங்கில்ல புட்ரா பள்ளி அஞ்சானே என்ன ஜோக்கிலுக்குல கல்போடு வந்து என்ன வந்து இந்த அஞ்சாய் கல்த்தந்து உள்ளே சங்க உரியனே கரை கொண்டு போனேன் என்ன கரை கொண்டா என் உரிய கொண்டு சேர மாட்டேன் பாக்கி தக்கில் சேரதாச்சு என்ன இல்லாத ஜோக்கிலும் மாத்திரம் என்னைக்கு சேருப்பேரு பாக்கி தக்கில் சம்பள கொரடு எண்ணூறு ரூபாய் சம்பள கொரடு பண்ணிட்டேன் அக்களுக்கு அக்கள் வேலை பத்துனாக்கள் என்ன கரமால் போட வேலை பண்ணிட்டேன்னு எழுநூறு ரூபாய் சம்பளம் கொரடுன்னு அந்த அவன் எங்களுக்கு தாழத்து தாழ திக்கு ஜிங்கிலே ராசி இந்தட்டு தாழ இந்த ஜஞ்சனை கொஞ்சம் கசுப்பு போடுறா பள்ளியும் வந்து எங்களை மல்பண்ணாத்து
1: என்ன கூட்டி வந்து எங்களுக்கு கரத்தை தினால்னா இந்த கரக்கு சுமார் மண்ணு வந்தா விடும் மண்ணு வந்தா கொஞ்சம் பிக்கப்பு மண்ணு கல்பானே ஐந்து சரகு விடும் முழுப்ப வந்தா கொஞ்சம் பதினாறு சரையா எங்களுக்கு ஊர் வண்டி எடுத்துனாங்க இல்லை வந்தாங்க ஐந்து பலத்து சுமார் பேலன்னு எங்களுக்கு நைட்டு கணக்காக விடும் ஒரு சுமார் வேலை விட சுமார் வேலை அப்படின்னு அஞ்சு எங்களுக்கு கரெக்ட் டிமேண்ட் வந்து கம்மி ஏன்னா கொஞ்சம் முப்பத்தைந்து வருஷம் வந்து வேலை அனுப்பேன் முப்பத்தைந்து வருஷம் வேலை அனுப்பேன் கொஞ்சம் அள்ளியாங்க லைன் செல்வோம் ஜாஸ்தி எங்களுக்கு புத்தூர் கொஞ்சம் குடலகில் போப்போம் எங்களுக்கு ஒரு சைடில் வைப்போம் கேரளாக்குள்ள வைப்போம் மற்ற குடலில் வைப்போம் பூரா வகைத்தான் நீர் நீர்பாட்ன கரம் அனுப்புவோம் கஞ்ச கரம் அனுப்புவோம் பிசலாம் அனுப்புவோம் உணப்புனா கத்தவு பல்லாயி பூரா அனுப்புவோம் பூரா ஐட்டம்லாம் அனுப்புவோம் நீர்பாட்ன கரம் அனுப்புவோம் நீர் இஞ்சாவுனா கூஜா அனுப்புவோம் பூரா அனுப்புவோம் டிஜைன் தான் மந்திரங்கள் நீர் பூஜா பூரா அனுப்புவாங்க பூரா
2: இத்த
1: ஜாஸ்தி பண்ணால் பிசல் கஜிப்பு தர ஜாஸ்தி வந்து உணப்பு தர ஜாஸ்தி சாப்பினாவே ஜாஸ்தி கஜிப்பு தண்ணி ஜாஸ்தி சாப்பினா ஆரோக்கியமான தேடிக்கு இருந்தால் சுகர் கேஸ்ட்ரிக்குமான தான் பாரி எட்டு மண்ண தர நெட்டு எட்டு ஆகணும் தான் தொந்தரிச்சு நெட்டு பலத்தணுன்னா அதுக்கு சுகர் கேஸ்ட்ரிக் உள்ள வராது
3: ನನ್ನ ಹೆಸರು ವಿನೋದರ ಅಂತ ನಾನು ವಿದ್ಯಾರ್ಥಿಯೂ ಹೌದು ಕುಂಬಾರಿಕೆ ವೃತ್ತಿಯನ್ನು ಮಾಡ್ತಿರುವಂಥ ಒಬ್ಬ ಕುಲಕಸಬುಕಾರನಿಗೂ ಹೌದು ಹಾಗೆ ನಾವು ಕುಂಬಾರಿಕೆ ವೃತ್ತಿಯನ್ನು ನಾನು ಕಲಿತಿರುವಂಥದ್ದು ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಬಳಸುವಂಥದ್ದೇ ನಮ್ಮ ಕುಂಬಾರಿಕೆಯಲ್ಲಿ ಮಾಡಿದಂಥ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಅನುಭವಿಸುವಂಥದ್ದು ಸಾಂಬಾರು ಮಾಡುವಂಥದ್ದು ಸಾಂಬಾರು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಸಾಂಬಾರು ಮಾಡುವಂಥದ್ದು ಹಾಗೆ ನಾವು ಮಡಿಕೆ ಮಾಡ್ತಾ ಸುಮಾರು ವರ್ಷ ಅಂತ ನಾವು ಇದರ ಮಡಿಕೆ ಮಾಡಿಳು ಇದಕ್ಕೆ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಒಬ್ಬ ಖಾಲಿ ಇತ್ತಡೆ ಸಾಕಾತಲ್ಲ ತುಂಬ ಜನ ಮನೆದರ ಎಲ್ಲರ ಇತ್ತಡೆ ಮಾತ್ರ ಒಂದು ಮಡಿಕೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಅಂತಕ್ಕೆ ತಡೆ ಒಬ್ಬ ತುಂಬ ಕಷ್ಟ ಪಡೋಕ್ಕಾಗುತ್ತೆ ಅದರಿಂದ ಎಲ್ಲರಲ್ಲೂ ಕೂಡ ಕೂಡಿ ಒಂದು ಮಡಿಕೆನ ಮಾಡೋಕ್ಕೆ ಸಹಕಾರಿ ಆಯಿತು ಹಾಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಒಂದು ಗಾದೆಲ್ಲ ಉಂಟು ಕುಂಬಾರನಿಗೆ ವರ್ಷ ದೊನ್ನೆಗೆ ನಿಮಿಷ ಅಂತ ಹೇಳಿ ಅದು ಲೌದು ಒಂದು ಮಡಿಕೆ ಮಾಡೋಕ್ಕೆ ತುಂಬ ವರ್ಷ ತೇಸುಂತು ಅಂತಲೇ ನಾವು ಆ ಮಡಿಕೆ ಒಂದು ಪೆಟ್ಟು ಹೊಡೆತಾಳೆ ಅದು ಬೇಗ ಹಾಳೌತು ಒಡೆದಿ ಹೋಯ್ತು ಹಾಗೆ ನಾವು ಒಂದು ಮಡಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡು ತಡೆ ತುಂಬ ಕಷ್ಟಪಡ್ತು ಇದೇನಿ ನನಗೆ ತುಂಬ ತೃಪ್ತಿ ಉಂಟು ಇದೇನಿ ಹೇಳಿದಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿ ತೃಪ್ತಿ ಉಂಟು ಅಂತ ಹೇಳಲ್ಲ
4: ಕರ ಮಲ್ತೊಂದು ಐತ ಬೇನೆ ಬೆಸರನ್ನ ತಿರಿಯೊಂದು ಇತ್ತೆಲ ಜೀವನ ಮಲ್ತೊಂದುಪ್ಪುನ ಮುಕ್ಲಿನ ಬದುಕು ಬಂಗಾರ ಅವಡು ಪಂಪಿನ ಪಾತ್ರ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದವು ಸುಲ್ಮೆಲು
5: ನೀವು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ 90.4 FM ರೇಡಿಯೋ ನಿನಾದ